0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். மக்கட்பேறு என்ற தலைப்பில் நாம் இணைந்திருக்கிறோம், திருக்குறளை சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த குறள் எண் 69. ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய் மகிழ்ச்சி அடைகிறார், பெரிதும் உவக்கிறார், உவகை கொள்கிறார். எப்பொழுது? தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது. மகப்பேறு நேரத்திலே இருக்கிற வலி துயர் அதை அடைந்தவர்களுக்கு மிக அதிகமாக தெரியும். அப்படி வலி நிறைந்த அந்த தாய் இந்த மண்ணகத்திலே ஒரு குழந்தை பிறந்துவிட்டது என்பதை குறித்து அகமகிழ்கிறது என்று பவுலும் தன்னுடைய மடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தாய்க்குமே தன் குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி, அந்த பேர்கால வலியெல்லாம் பறந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை விடவும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்றால், தன் மகனை சான்றோன் என்று இந்த சமூகம், இந்த உலகம் மேன்மை மிக்கவர்கள், சிறப்புக்குரியவர்கள் அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால், அதை கேட்ட நிலையிலேயே, அதை பார்க்க வேண்டும் என்று கூட இல்லை, அதற்கு முன்னாலேயே இப்படி சான்றோன் என்று பலரும் போற்றுகிறார்கள் என்று கேட்டு அறிகிற அந்த நேரத்திலேயே அந்த தாய் மகிழ்கிறார், பேருவகை கொள்ளுகிறார். மகன் சான்றோன் ஆகிவிட்டதை குறித்து தந்தைக்கும் மகிழ்ச்சிதான். தந்தைக்கு மனம் மட்டும்தான் குளிரும், ஆனால் தாய்க்கு மனம் குளிர்கிறது. வயிறு, அவர் பெற்றெடுத்த அந்த வயிறு இருக்கிறதே, 10 மாதங்கள் சுமந்திருந்த அந்த வயிறு இருக்கிறதே, அந்த வயிறு குளிர்கிறது, அது மகிழ்ச்சி அடைகிறது. அதோடு மட்டுமன்று பாலூட்டிய மார்புகளும் அங்கு மகிழ்ச்சி அடைகின்றன. ஆக இந்த அளவுக்கு மனமும் வயிறும் மார்பும் மகிழ்கின்ற ஒரு நிலையை அடைகிறார் தாய். தந்தை மனம் குளிர்கிறார், ஆக தாய் பேருவகை அடைகிறார். தன் மகனின், தன் மகளின் சான்ற ஆண்மையை கேட்டறிந்து பேருவகை கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தை சான்றோனாக இருப்பதற்கு தாயும் தந்தையும் கடமைப்பட்டவர்கள். எனவே சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் என்று இருந்தாலும் தாய்க்கும் அது கடன், ஏனென்றால் அதில் அதனுடைய விளைவு பேருவகையாக இருக்கிறது என்று. இயேசுவினுடைய அந்த ஆளுமை நிறைந்த, அதிகாரப்பூர்வமான, சிறப்பு மிக்க அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிற மக்கள், அந்த மக்களில் ஒருவராக இருந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுகிறார், உம்மை கருத்தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேர் பெற்றவர் என்று. ஆக அந்த தாயினுடைய அந்த பெருமகிழ்ச்சியை அங்கு இயேசுனுடைய சிறப்பு தன்மையை முன்னிட்டு குறிப்பிட்டு அந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பங்களில் பிறந்திருக்கிற குழந்தைகள் தன் தாய்க்கு அத்தகைய பேர் உகையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையுமே தன் தாய்க்கு, தன் தந்தைக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்ற அளவுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளை அந்த குழந்தைகள் மேற்கொள்வதற்குரிய சூழல், வாய்ப்பு, பயிற்சி இவையெல்லாம் வீடு, பள்ளி, கோயில், கோயில் வளாகம், கல்வி, மறைக்கல்வி, இந்த தளங்களிலெல்லாம் பெருக வேண்டும். அதற்கு கூடுதலான ஒரு தளம் நமக்கு அன்பியம். இங்கெல்லாம் இந்த பாராட்டு தன்மைகள் இயல்பாக வந்து தாய் தந்தைகள் பெருமை அடைவதற்குரிய வாய்ப்பு சூழலை உருவாக்குவதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இறைவனுக்கு திருவிடமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இன்றைய உலகில் உறவுகள் கருத்து வேறுபாடுகளால் உடையவில்லை, மாறாக உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் துணிவு குறைவதனால்தான் உறவுகள் உடைந்து போகின்றன. அன்பு மௌனமானால் உறவுகள் வாடிவிடும். உண்மையை அன்போடு பேசினால் உடைந்த உறவுகள் கூட புது வாழ்வும் புத்தெழுச்சியும் பெறும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு குடிகொள்வதாக. இன்றைய உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஆனால் மனிதன் அமைதியை இழந்து வருகிறான். அறிவியல் வளர்ந்து விட்டது, ஆனால் மனிதநேயம் சுருங்கி போய்விட்டது. தகவல்கள் ஏராளம் ஏராளம், ஆனால் உண்மை மங்கி போய் கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் ஏழையின் கண்ணீர் வற்றி போகவில்லை. அரசியல் அதிகாரத்திற்காக போட்டி போடுகிறது, அதனால் மனித மாண்பு பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மனித இதயம் அன்பிலும் இரக்கத்திலும் அந்தே வேகத்தில் வளர்கிறதா என்ற கேள்வி இன்று நம் மனக்கண் முன் நிற்கின்றது. நாடுகள் உரையாடலை இழக்கின்ற பொழுது போர்கள் வெடிக்கின்றன. சமூகத்தில் உண்மை மௌனமாகும் போது அநீதி தலை தூக்குகிறது. குடும்பங்களில் உரையாடல் குறையும் பொழுது அன்பு மங்குகிறது. திரு அவையில் உரையாடலுக்கு பதிலாக விமர்சனங்கள் பெருகும் பொழுது ஒற்றுமை இல்லாமல் போகிறது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை உணவோ தொழில்நுட்பமோ அல்ல. உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் இதயங்களும் உடைந்த உறவுகளை இணைக்கும் மனிதர்களும் இல்லாமல் போவதுதான் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த உண்மையை வெளிப்படுத்த ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப உறவுகள் குறித்து நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் புகழ்பெற்ற ஒரு உளவியல் நிபுணரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். இன்று குடும்பங்கள் ஏன் இவ்வளவு எளிதாக உடைந்து போகின்றன? அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு ஆழமான உண்மையை கூறினார். குடும்பங்கள் ஒரே நாளில் உடைவதில்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திய அந்நாளிலிருந்தே அவை உடைய தொடங்குகின்றன என்றார். உறவுகள் உடைவது பெரிய பெரிய தவறுகளால் மட்டுமல்ல, சொல்லப்படாத உண்மைகளினால் உடைந்து போகின்றன உறவுகள், பகிரப்படாத வேதனைகளால் உடைந்து போகின்றன உறவுகள், மன்னிக்கப்படாத காயங்களினால் உடைந்து போகின்றன உறவுகள், பேசப்படாத அன்பினாலும் கூட இந்த உறவுகள் மெதுவாக சிதைந்து கொண்டே இருக்கின்றன. பிரியமான இறை உறவுகளே, ஒரு குடும்பத்தின் இந்த வேதனை இன்று உலகத்தின் வேதனையாக மாறிவிட்டது. மனிதன் நிலவுக்கு சென்று விட்டான், ஆனால் தன் அடுத்த வீட்டுக்காரரிடம் மனம் திறந்து பேச நேரமில்லை. ஆயிரக்கணக்கான இணைய வலைதள நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதன் இன்று உண்மையான ஒரு நண்பனுக்காக ஏங்கி தவிக்கிறான். அறிவு வளர்ந்து விட்டது, வசதிகள் பெருகிவிட்டன, ஆனால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது, உண்மை மங்கிக் கொண்டே போகிறது, உரையாடல் சுருங்கி கொண்டே வருகிறது. இந்த மனிதகுல நெருக்கடிக்கு தீர்வாகவே இன்றைய நாளின் இறைவார்த்தை இருப்பதாக நான் உணர்கிறேன். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் நம்மை உண்மையின் காவலாளிகளாக வாழ அழைக்கிறார். புனித பவுலடியார் இரண்டாம் வாசகத்தில் அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று நமக்கு தெரிவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியிலே உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் அவரிடம் சென்று பேசு என்று உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் இறையாட்சியின் வழியை, இறையாட்சியின் விழுமியத்தை நமக்கு கற்று தருகிறார். இந்த இறைவார்த்தை நம்மிடம் மூன்று கேள்விகளை எழுப்புவதாக நான் உணர்கிறேன். நான் உண்மைக்காக நிற்கிறேனா? நான் அன்போடு வாழ்கிறேனா? நான் ஒற்றுமையை உருவாக்குகிறேனா? இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்றைய மூன்று வாசகங்களே பதிலாக அமைகின்றன. முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசேக்கியேலிடம் கூறுகிறார், மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாக நியமித்திருக்கிறேன். இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பழைய காலத்தில் நகரங்களில் காவலாளி மதில் மேல் நின்று மற்றவர்கள் உறங்கும் போது விழித்திருப்பார். ஆபத்து வருவதை முதலில் காண்பதும் அவரே. அந்த ஆபத்தை கண்டு எச்சரிக்காமல் இருந்தால் நகரத்தின் அழிவிற்கும் அவர் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இறைவன் கூறுவது இதுதான், பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்காது. இந்த அழைப்பு இறைவாக்கிற இசைக்கியலுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமான அழைப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகளின் வாழ்க்கைக்கு காவலாளியாக இருக்கிறார்கள், அருட்பணியாளர்கள் இறை மக்களுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள், சமூகத்தின் தலைவர்கள் அனைத்து மக்களின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் உண்மை, நீதி, மனித மாண்பு, நற்செய்தி மதிப்பீடுகள் இவற்றின் காவலர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? பேசினால் பிரச்சனை வரும், எனக்கு என்ன, எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க. அதன் விளைவாக ஊழல் நடந்தாலும் மௌனம், அநீதி நடந்தாலும் மௌனம், ஏழைகள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டாலும் மௌனம், பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் மௌனம், குடும்பங்கள் உடைந்து சிதைந்து போனாலும் மௌனம், திரு அவை காயமடைந்தாலும் கொல்லப்பட்டாலும் மௌனம். ஆனால் மௌனம் என்பது எல்லா நேரங்களிலும் நல்ல பண்பு அல்ல. உண்மை அவமதிக்கப்படும் பொழுது, நீதி மிதிக்கப்படும் பொழுது, பலவினர்கள் ஒடுக்கப்படும் பொழுது, அப்போது மௌனம் பொறுப்பிலிருந்து விலகுவதாக மாறுகிறது. இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ காவலாளியாக இருக்கிறாயா அல்லது வெறும் பார்வையாளனாக இருக்கிறாயா? காவலாளி என்பவர் குற்றம் சாட்டுபவர் அல்ல, மாறாக பாதையை வழியை காட்டுபவர். அவர் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக மீட்டெடுக்க விரும்பவர். அனைவரையும் தன்னுடைய அன்பினால் கட்டி எழுப்ப விரும்புகிறவர். இதுதான் இறைவாக்கின் இசைக்கிறான அழைப்பு. அந்த அழைப்பு நம் அனைவருக்கும் உரியதாக இருக்கிறது. முதல் வாசகம் உண்மையை பேச சொல்கிறது. ஆனால் உண்மையை எப்படி பேச வேண்டும் என்று இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் தெளிவாக பதிலளிக்கிறார். அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று. அதை வெறும் ஒரு உணர்ச்சியாக அல்ல, மாறாக அது ஒரு பொறுப்பு, தியாகம், மன்னிப்பு. அன்பு நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மற்றவரின் நன்மையை நாடுகின்ற வாழ்வியலாக மாற வேண்டும். இன்று உலகம் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. யாரையும் திருத்தக்கூடாது, எதுவும் தவறில்லை, அவரவர் விருப்பப்படி வாழட்டும். ஆனால் அதுவல்ல கிறிஸ்துவ அன்பு. கிறிஸ்துவ அன்பு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அது தவறை கண்டும் காணாமல் இருப்பதல்ல, மாறாக மற்றவரின் மீட்சிக்காக, இரட்சிப்புக்காக உண்மையை இரக்கத்தோடு சொல்லுகின்ற துணிச்சல் கொண்டதாக இருக்கிறது. ஒரு மருத்துவர் நோயை மறைத்தால் அது அன்பு அல்ல. ஒரு ஆசிரியை தவறை சுட்டி காட்டாவிட்டால் அது அன்பு அல்ல. ஒரு பெற்றோர் பிள்ளையை திருத்தாவிட்டால் அது அன்பு அல்ல. அதேபோல் அன்பின்றி பேசப்படும் உண்மையும் கிறிஸ்தவ உண்மை அல்ல. இதைத்தான் திருத்தந்தை 16 பெனடிக்ட் இவ்வாறாக கூறுகிறார்கள். உண்மையில்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாகிவிடும். அன்பில்லாத இரக்கம் உண்மையற்ற நீதியாகிவிடும். இதேபோல் விபச்சாரத்து சிக்கிய பெண்ணை ஆண்டவர் நேசித்தார். அவரிடம் சொல்கிறார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். அன்பு மனிதனை அரவணைக்கிறது, அதே நேரத்தில் உண்மைக்குள் அழைத்து செல்கிறது. அன்போடு பேசப்படும் உண்மை மனிதனை மாற்றும். அன்பின்றி பேசப்படும் உண்மை மனிதனை விலகச் செய்யும். இப்போது இயேசு நற்செய்தியிலே நமக்கு ஒப்புரவின் பாதையை கற்று தருகிறார். உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் தனியாக சென்று அவனிடம் பேசு. இயேசு இப்படி சொல்லவில்லை, அவனை பற்றி எல்லாரிடம் பேசு, அவனை சமூக ஊடகங்களில் அவமானப்படுத்து, அவனுடைய தவற்றை உலகம் முழுவதும் பரப்பு என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கின்ற வார்த்தை, முதலில் அவனிடம் சென்று பேசு. இன்று நாம் செய்திகளை பரிமாறுவதில், அனுப்புவதில் வல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மையே அனுப்புவதில் தயக்கம் காட்டுகிறோம். எழுத்து வடிவில் எல்லோரிடம் நாம் இணைகிறோம். உறவு, நட்பு, அந்த மனித நிலையில் உணர்ந்து தன்னுடைய பிரசனத்தை கொடுத்து அவரை நான் அன்பு செய்ய தயங்குகிறேன். இன்று விரல்கள் அதிகம் பேசுகின்றன, தட்டச்சிகள் அதிகம் செய்கிறோம். ஆனால் இதயம் பேசுவது குறைந்து விட்டது. ஒரு வாட்ஸ்அப் செய்தி போதும், பல ஆண்டுகள் கட்டிய உறவை ஒரு நொடியில் உடைத்துவிடும், அழித்துவிடும். ஒரு வதந்தி ஒரு குடும்பத்தையே பிரித்து போட்டு விடுகிறது. ஒரு பொய்யான செய்தி ஒரு நல்ல மனிதனை, நல்ல பெயரை அழித்து விடுகிறது. ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு, உண்மையின் நோக்கம் எதிர்பார்ப்பு ஒரு வாதத்தை வெல்வதல்ல, மாறாக ஒரு மனிதனை, ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நான் மீண்டும் என் வாழ்வில் இணைத்து கொள்வதுதான் உண்மையின் நோக்கமாக இருக்கிறது. உரையாடல்கள் உறவை உருவாக்குகின்றன, வதந்திகள் உறவை உடைத்து போடுகின்றன, மன்னிப்பு உறவை உயிர்ப்பிக்கிறது. நமது குடும்பங்களில் எத்தனை உறவுகள் பேசாமலே இறந்து போயிருக்கின்றன. ஒரே வீட்டில் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் ஒரே இதயத்தில் வாழ முடியவில்லை. ஒரே மேசில் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் மனங்கள் ஒன்றாக அமர்வதில்லை. இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது, முதல் அடியை நீ எடுத்து வை. அன்பின் முதல் அடி கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சமாதானத்தின், ஒப்புரவின் முதல் படியாகும் என்று. எனவேதான் அவர் சொல்கிறார், நீ உன் சகோதரனை சென்று பேசு, தனிமையில் அவனோடு தனியாக சென்று பேசு என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று நமது தாய் திரு அவை பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள். குடும்ப ஜபங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன, ஏன் இல்லாமலும் இருக்கின்றன. இளைஞர்கள் இறைவார்த்தையை விட திரைகளோடு அதிக நேரம் செலவிடுகிறார்கள். திருமணத்தின் புனிதம் கேள்விக்குள்ளாகப்படுகிறது. சிலர் செய்கின்ற தவறுகளால் திரு அவை விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, யூதாஸ் துரோகம் செய்தான், பேதுரு மறுத்து போனார், மற்ற அனைத்து சிலரும் ஓடி போனார்கள். இருந்தாலும் இயேசு தனது திரு அவையை கைவிடவில்லை. எனவே நாமும் திரு அவையை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். குறை கூறுபவர்களாக அல்ல, திரு அவையை கட்டி எழுப்பவர்களாக நாம் திரு அவையை நேசிக்க வேண்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். மக்கட்பேறு என்ற தலைப்பில் நாம் இணைந்திருக்கிறோம், திருக்குறளை சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த குறள் எண் 69. ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய் மகிழ்ச்சி அடைகிறார், பெரிதும் உவக்கிறார், உவகை கொள்கிறார். எப்பொழுது? தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது. மகப்பேறு நேரத்திலே இருக்கிற வலி துயர் அதை அடைந்தவர்களுக்கு மிக அதிகமாக தெரியும். அப்படி வலி நிறைந்த அந்த தாய் இந்த மண்ணகத்திலே ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்பதை குறித்து அகமகிழ்கிறது என்று பவுலும் தன்னுடைய மடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தாய்க்குமே தன் குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி, அந்த பேறுகால வலியெல்லாம் பறந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை விடவும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்றால், தன் மகனை சான்றோன் என்று இந்த சமூகம், இந்த உலகம், மேன்மை மிக்கவர்கள், சிறப்புக்குரியவர்கள் அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால், அதை கேட்ட நிலையிலேயே, அதை பார்க்க வேண்டும் என்று கூட இல்லை, அதற்கு முன்னாலேயே இப்படி சான்றோன் என்று பலரும் போற்றுகிறார்கள் என்று கேட்டறிகிற அந்த நேரத்திலேயே அந்த தாய் மகிழ்கிறார், பேருவகை கொள்ளுகிறார். மகன் சான்றோன் ஆகிவிட்டதை குறித்து தந்தைக்கு மகிழ்ச்சிதான். தந்தைக்கு மனம் மட்டும்தான் குளிரும், ஆனால் தாய்க்கு மனம் குளிர்கிறது. வயிறு, அவர் பெற்றெடுத்த அந்த வயிறு இருக்கிறதே, 10 மாதங்கள் சுமந்திருந்த அந்த வயிறு இருக்கிறதே, அந்த வயிறு குளிர்கிறது, அது மகிழ்ச்சி அடைகிறது. அதோடு மட்டுமன்று பாலூட்டிய மார்புகளும் அங்கு மகிழ்ச்சி அடைகின்றன. ஆக இந்த அளவுக்கு மனமும் வயிறும் மார்பும் மகிழ்கின்ற ஒரு நிலையை அடைகிறார் தாய். தந்தை மனம் குளிர்கிறார், ஆக தாய் பேருவகை அடைகிறார். தன் மகனின், தன் மகளின் சான்ற ஆண்மையை கேட்டறிந்து பேருவகை கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தை சான்றோனாக இருப்பதற்கு தாயும் தந்தையும் கடமைப்பட்டவர்கள். எனவே சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் என்று இருந்தாலும் தாய்க்கும் அது கடன், ஏனென்றால் அதில் அதனுடைய விளைவு பேருவகையாக இருக்கிறது என்று. இயேசுவினுடைய அந்த ஆளுமை நிறைந்த, அதிகாரப்பூர்வமான, சிறப்பு மிக்க அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிற மக்கள், அந்த மக்களில் ஒருவராக இருந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுகிறார், உம்மை கருத்தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேர் பெற்றவர் என்று. ஆக அந்த தாயினுடைய அந்த பெருமகிழ்ச்சியை அங்கு இயேசுனுடைய சிறப்பு தன்மையை முன்னிட்டு குறிப்பிட்டு அந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பங்களில் பிறந்திருக்கிற குழந்தைகள் தன் தாய்க்கு அத்தகைய பேருவகையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையுமே தன் தாய்க்கு, தன் தந்தைக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்ற அளவுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளை அந்த குழந்தைகள் மேற்கொள்வதற்குரிய சூழல், வாய்ப்பு, பயிற்சி இவையெல்லாம் வீடு, பள்ளி, கோயில், கோயில் வளாகம், கல்வி, மறைக்கல்வி, இந்த தளங்களிலெல்லாம் பெருக வேண்டும். அதற்கு கூடுதலான ஒரு தளம் நமக்கு அன்பியம். இங்கெல்லாம் இந்த பாராட்டு தன்மைகள் இயல்பாக வந்து தாய் தந்தைகள் பெருமை அடைவதற்குரிய வாய்ப்பு சூழலை உருவாக்குவதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இறைவனுக்கு திருவணமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இன்றைய உலகில் உறவுகள் கருத்து வேறுபாடுகளால் உடையவில்லை, மாறாக உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் துணிவு குறைவதனால்தான் உறவுகள் உடைந்து போகின்றன. அன்பு மௌனமானால் உறவுகள் வாடிவிடும். உண்மையை அன்போடு பேசினால் உடைந்த உறவுகள் கூட புது வாழ்வும் புத்தெழுச்சியும் பெறும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 23 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு குடிகொள்வதாக. இன்றைய உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஆனால் மனிதன் அமைதியை இழந்து வருகிறான். அறிவியல் வளர்ந்து விட்டது, ஆனால் மனிதநேயம் சுருங்கி போய்விட்டது. தகவல்கள் ஏராளம் ஏராளம், ஆனால் உண்மை மங்கி போய் கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் ஏழையின் கண்ணீர் வற்றி போகவில்லை. அரசியல் அதிகாரத்திற்காக போட்டி போடுகிறது, அதனால் மனித மாண்பு பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மனித இதயம் அன்பிலும் இரக்கத்திலும் அந்தே வேகத்தில் வளர்கிறதா என்ற கேள்வி இன்று நம் மனக்கண் முன் நிற்கின்றது. நாடுகள் உரையாடலை இழக்கின்ற பொழுது போர்கள் வெடிக்கின்றன. சமூகத்தில் உண்மை மௌனமாகும் பொழுது அநீதி தலை தூக்குகிறது. குடும்பங்களில் உரையாடல் குறையும் பொழுது அன்பு மங்குகிறது. திரு அவையில் உரையாடலுக்கு பதிலாக விமர்சனங்கள் பெருகும் பொழுது ஒற்றுமை இல்லாமல் போகிறது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை உணவோ தொழில்நுட்பமோ அல்ல. உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் இதயங்களும் உடைந்த உறவுகளை இணைக்கும் மனிதர்களும் இல்லாமல் போவதுதான் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த உண்மையை வெளிப்படுத்த ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப உறவுகள் குறித்து நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் புகழ்பெற்ற ஒரு உளவியல் நிபுணரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். இன்று குடும்பங்கள் ஏன் இவ்வளவு எளிதாக உடைந்து போகின்றன? அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு ஆழமான உண்மையை கூறினார். குடும்பங்கள் ஒரே நாளில் உடைவதில்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திய அந்நாளிலிருந்தே அவை உடைய தொடங்குகின்றன என்றார். உறவுகள் உடைவது பெரிய பெரிய தவறுகளால் மட்டுமல்ல, சொல்லப்படாத உண்மைகளினால் உடைந்து போகின்றன உறவுகள். பகிரப்படாத வேதனைகளால் உடைந்து போகின்றன உறவுகள். மன்னிக்கப்படாத காயங்களினால் உடைந்து போகின்றன உறவுகள். பேசப்படாத அன்பினாலும் கூட இந்த உறவுகள் மெதுவாக சிதைந்து கொண்டே இருக்கின்றன. பிரியமான இறை உறவுகளே, ஒரு குடும்பத்தின் இந்த வேதனை இன்று உலகத்தின் வேதனையாக மாறிவிட்டது. மனிதன் நிலவுக்கு சென்று விட்டான், ஆனால் தன் அடுத்த வீட்டுக்காரரிடம் மனம் திறந்து பேச நேரமில்லை. ஆயிரக்கணக்கான இணைய வலைத்தள நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதன் இன்று உண்மையான ஒரு நண்பனுக்காக ஏங்கி தவிக்கிறான். அறிவு வளர்ந்து விட்டது, வசதிகள் பெருகிவிட்டன, ஆனால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. உண்மை மங்கிக் கொண்டே போகிறது. உரையாடல் சுருங்கிக் கொண்டே வருகிறது. இந்த மனிதகுல நெருக்கடிக்கு தீர்வாகவே இன்றைய நாளின் இறைவார்த்தை இருப்பதாக நான் உணர்கிறேன். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் நம்மை உண்மையின் காவலாளிகளாக வாழ அழைக்கிறார். புனித பவுலடியார் இரண்டாம் வாசகத்தில் அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று நமக்கு தெரிவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியிலே உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் அவரிடம் சென்று பேசு என்று உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் இறையாட்சியின் வழியை, இறையாட்சியின் விழுமியத்தை நமக்கு கற்று தருகிறார். இந்த இறைவார்த்தை நம்மிடம் மூன்று கேள்விகளை எழுப்புவதாக நான் உணர்கிறேன். நான் உண்மைக்காக நிற்கிறேனா? நான் அன்போடு வாழ்கிறேனா? நான் ஒற்றுமையை உருவாக்குகிறேனா? இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்றைய மூன்று வாசகங்களே பதிலாக அமைகின்றன. முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசேக்கியேலிடம் கூறுகிறார், மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாக நியமித்திருக்கிறேன். இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பழைய காலத்தில் நகரங்களில் காவலாளி மதில் மேல் நின்று மற்றவர்கள் உறங்கும் போது விழித்திருப்பார். ஆபத்து வருவதை முதலில் காண்பதும் அவரே. அந்த ஆபத்தை கண்டு எச்சரிக்காமல் இருந்தால் நகரத்தின் அழிவிற்கும் அவர் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இறைவன் கூறுவது இதுதான், பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்காதே. இந்த அழைப்பு இறைவாக்கிய இசைக்கியலுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமான அழைப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகளின் வாழ்க்கைக்கு காவலாளியாக இருக்கிறார்கள். அருட்பணியாளர்கள் இறை மக்களுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள். சமூகத்தின் தலைவர்கள் அனைத்து மக்களின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் உண்மை, நீதி, மனித மாண்பு, நற்செய்தி மதிப்பீடுகள் இவற்றின் காவலர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? பேசினால் பிரச்சனை வரும், எனக்கு என்ன, எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க. அதன் விளைவாக ஊழல் நடந்தாலும் மௌனம், அநீதி நடந்தாலும் மௌனம், ஏழைகள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டாலும் மௌனம், பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் மௌனம், குடும்பங்கள் உடைந்து சிதைந்து போனாலும் மௌனம், திரு அவையை காயமடைந்தாலும் கொல்லப்பட்டாலும் மௌனம். ஆனால் மௌனம் என்பது எல்லா நேரங்களிலும் நல்ல பண்பு அல்ல. உண்மை அவமதிக்கப்படும் பொழுது, நீதி மிதிக்கப்படும் பொழுது, பலவினர்கள் ஒடுக்கப்படும் பொழுது அப்போது மௌனம் பொறுப்பிலிருந்து விலகுவதாக மாறுகிறது. இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ காவலாளியாக இருக்கிறாயா அல்லது வெறும் பார்வையாளனாக இருக்கிறாயா? காவலாளி என்பவர் குற்றம் சாட்டுபவர் அல்ல, மாறாக பாதையை வழியை காட்டுபவர். அவர் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக மீட்டெடுக்க விரும்பவர். அனைவரையும் தன்னுடைய அன்பினால் கட்டி எழுப்ப விரும்புகிறவர். இதுதான் இறைவாக்கின் இசைக்கிறான அழைப்பு. அந்த அழைப்பு நம் அனைவருக்கும் உரியதாக இருக்கிறது. முதல் வாசகம் உண்மையை பேச சொல்கிறது. ஆனால் உண்மையை எப்படி பேச வேண்டும் என்று இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் தெளிவாக பதிலளிக்கிறார். அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று. அதை வெறும் ஒரு உணர்ச்சியாக அல்ல, மாறாக அது ஒரு பொறுப்பு, தியாகம், மன்னிப்பு. அன்பு நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மற்றவரின் நன்மையை நாடுகின்ற வாழ்வியலாக மாற வேண்டும். இன்று உலகம் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. யாரையும் திருத்தக்கூடாது, எதுவும் தவறில்லை, அவரவர் விருப்பப்படி வாழட்டும். ஆனால் அதுவல்ல கிறிஸ்துவ அன்பு. கிறிஸ்துவ அன்பு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அது தவறை கண்டும் காணாமல் இருப்பதல்ல, மாறாக மற்றவரின் மீட்சிக்காக, ரட்சிப்புக்காக உண்மையை இரக்கத்தோடு சொல்லுகின்ற துணிச்சல் கொண்டதாக இருக்கிறது. ஒரு மருத்துவர் நோயை மறைத்தால் அது அன்பு அல்ல. ஒரு ஆசிரியர் தவறை சுட்டிக்காட்டாவிட்டால் அது அன்பு அல்ல. ஒரு பெற்றோர் பிள்ளையை திருத்தாவிட்டால் அது அன்பு அல்ல. அதேபோல் அன்பின்றி பேசப்படும் உண்மையும் கிறிஸ்தவ உண்மை அல்ல. இதைத்தான் திருத்தந்தை 16 பெனடிக்ட் இவ்வாறாக கூறுகிறார்கள். உண்மையில்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாகிவிடும். அன்பில்லாத இரக்கம் உண்மையற்ற நீதியாகிவிடும். இதேபோல் விபச்சாரத்து சீக்கிய பெண்ணை ஆண்டவர் நேசித்தார். அவரிடம் சொல்கிறார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். அன்பு மனிதனை அரவணைக்கிறது, அதே நேரத்தில் உண்மைக்குள் அழைத்து செல்கிறது. அன்போடு பேசப்படும் உண்மை மனிதனை மாற்றும். அன்பின்றி பேசப்படும் உண்மை மனிதனை விலகச் செய்யும். இப்போது இயேசு நற்செய்தியிலே நமக்கு ஒப்புரவின் பாதையை கற்றுத் தருகிறார். உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் தனியாக சென்று அவனிடம் பேசு. இயேசு இப்படி சொல்லவில்லை, அவனை பற்றி எல்லாரிடம் பேசு, அவனை சமூக ஊடகங்களில் அவமானப்படுத்து, அவனுடைய தவற்றை உலகம் முழுவதும் பரப்பு என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கின்ற வார்த்தை, முதலில் அவனிடம் சென்று பேசு. இன்று நாம் செய்திகளை பரிமாறுவதில், அனுப்புவதில் வல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மையே அனுப்புவதில் தயக்கம் காட்டுகிறோம். எழுத்து வடிவில் எல்லோரிடம் நாம் இணைகிறோம். உறவு, நட்பு, அந்த மனித நிலையில் உணர்ந்து தன்னுடைய பிரசனத்தை கொடுத்து அவரை நான் அன்பு செய்ய தயங்குகிறேன். இன்று விரல்கள் அதிகம் பேசுகின்றன, தட்டச்சிகள் அதிகம் செய்கிறோம். ஆனால் இதயம் பேசுவது குறைந்து விட்டது. ஒரு வாட்ஸ்அப் செய்தி போதும், பல ஆண்டுகள் கட்டிய உறவை ஒரு நொடியில் உடைத்துவிடும், அழித்துவிடும். ஒரு வதந்தி ஒரு குடும்பத்தையே பிரித்து போட்டு விடுகிறது. ஒரு பொய்யான செய்தி ஒரு நல்ல மனிதனை, நல்ல பெயரை அழித்து விடுகிறது. ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு, உண்மையின் நோக்கம் எதிர்பார்ப்பு ஒரு வாதத்தை வெல்வதல்ல, மாறாக ஒரு மனிதனை, ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நான் மீண்டும் என் வாழ்வில் இணைத்து கொள்வதுதான் உண்மையின் நோக்கமாக இருக்கிறது. உரையாடல்கள் உறவை உருவாக்குகின்றன, வதந்திகள் உறவை உடைத்து போடுகின்றன, மன்னிப்பு உறவை உயிர்ப்பிக்கிறது. நமது குடும்பங்களில் எத்தனை உறவுகள் பேசாமலே இறந்து போயிருக்கின்றன. ஒரே வீட்டில் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் ஒரே இதயத்தில் வாழ முடியவில்லை. ஒரே மேசில் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் மனங்கள் ஒன்றாக அமர்வதில்லை. இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது, முதல் அடியை நீ எடுத்து வை. அன்பின் முதல் அடி கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சமாதானத்தின், ஒப்புரவின் முதல் படியாகும் என்று. எனவேதான் அவர் சொல்கிறார், நீ உன் சகோதரனை சென்று பேசு, தனிமையில் அவனோடு தனியாக சென்று பேசு என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று நமது தாய் திரு அவை பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள். குடும்ப ஜபங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன, ஏன் இல்லாமலும் இருக்கின்றன. இளைஞர்கள் இறைவார்த்தையை விட திரைகளோடு அதிக நேரம் செலவிடுகிறார்கள். திருமணத்தின் புனிதம் கேள்விக்குள்ளாகப்படுகிறது. சிலர் செய்கின்ற தவறுகளால் திரு அவை விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, யூதாஸ் துரோகம் செய்தான், பேதுரு மறுத்து போனார், மற்ற அனைத்து சிலரும் ஓடி போனார்கள். இருந்தாலும் இயேசு தனது திரு அவையை கைவிடவில்லை. எனவே நாமும் திரு அவையை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். குறை கூறுபவர்களாக அல்ல, திரு அவையை கட்டி எழுப்பவர்களாக நாம் திரு அவையை நேசிக்க வேண்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: உலக அழகி போட்டி உற்சாகமாக நடந்து கொண்டிருந்தது. கட்டுக்குள் அடங்காத கூட்டம், விதவிதமான அழகிகள், விதவிதமான கேமராக்கள், விதவிதமான கோணங்களில் போட்டி ஓட்டபடி பசியோடு பதிவு செய்து கொண்டிருந்தன. பாறெங்கும் பரப்பிக் கொண்டிருந்தன, பாறையை ரசிக்க வைத்துக் கொண்டிருந்தன. பின்னணியிலே பின்னி எடுத்து கொண்டிருந்தது சதை வியாபாரம் சரமாரியாக. அதிலே ஒருமுறை நடுவராக மாமேதை முல்லா மனைவியோடு போயிருந்தார், நடுவராக போயிருந்தார். உலக ஊடக கண்களே காம பசியாற்றிக் கொண்டிருக்க உலக யுவதிகள் அணியணியாக அரைகுறை ஆடை அணிந்தபடி, செயற்கை புன்னகை உதிர்த்தபடி, நளின நடை போட்டபடி வந்து வந்து போய் திரும்புவதை அளவெடுத்தார் முல்லா, மதிப்பு போட்டார் முல்லா. அவ்வப்போது மனைவியையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டார், மும்முரமாய் மதிப்புண்ணையும் போட்டுக்கொண்டார். முடிவு அறிவிக்கப்படும் நேரம் வந்தது. எழுந்து பேச ஆரம்பித்தார் முல்லா. உலக அழகி போட்டி ரசிகர்களே, இங்கு 98 பேர் போட்டியில் கலந்து கொண்டனர். அவர்களில் யாருமே என் கண்களுக்கு அழகியாய் தெரியவில்லை. என் கண்களுக்கு அழகியாய் தெரிந்தது என் மனைவி மட்டுமே. முடிவை தைரியமாக அறிவித்தார். எனவே என் மனைவியையே அழகியாக, உலக பேரழகியாக அறிவிக்கிறேன். கடை விரிக்கும் சரக்கா பெண்மை, படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் அழகே, ஒவ்வொரு பெண்மையும் பேரழகே. அழகு அது பார்ப்பவரின் அகக்கண்களிலே, அழுக்கு அது பார்ப்பவரின் புறக்கண்களிலே. ஆமா, நீங்களும் அவங்களும் கணவன் மனைவியாய் அமைந்திருக்க காதல் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச எழுத்தறிவு தினம். சர்வதேச எழுத்தறிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக கோலாகலமாகவும் விழிப்புணர்வுடனும் கொண்டாடப்படுகிறது. மனித சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தனிமனித மேம்பாட்டிற்கும் இன்றியமையாத தேவையாக விளங்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை உலக மக்களிடையே ஆழமாக எடுத்து செல்வதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். அறியாமை இருளை அகற்றி அறிவொளியை ஏற்றும் கல்வி மனித உரிமைகளின் அடித்தளமாக திகழ்வதுடன் ஒரு நாட்டின் நிலையான முன்னேற்றத்திற்கும் சமத்துவமான சூழலுக்கும் வழிவகுக்கும் உன்னதமான தொடக்கமாக அமைகிறது. எழுத்தறிவு என்பது வெறும் புத்தகங்களை படிக்கவும் சொற்களை எழுதவும் தெரிந்திருப்பதை மட்டும் குறிக்கும் ஒரு சாதாரண காரியமல்ல. அது ஒரு மனிதனின் ஆளுமையையும் அவனது சிந்தனை திறனையும் சீராக வளர்க்கும் மிக முக்கியமான அடிப்படை சக்தியாகும். எழுத்தறிவின் மூலமாகவே ஒரு தனிமனிதன் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையும் ஒட்டுமொத்த உலகையும் சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெறுகிறான். இந்த தினத்தை முதன் முதலில் 1966ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் கல்வியின் அவசியத்தை உலகிற்கு வலியுறுத்தும் நோக்கில் இந்நாள் மிக சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய நவீன யுகத்திலும் உலகின் பல பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடிப்படை எழுத்தறிவும் கல்வியும் இன்றி வாழ்ந்து வருவது பெரும் வேதனைக்குரிய விஷயமாகும். இத்தகைய கல்வி அறிவியின்மை என்பது தனிமனித வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு மாபெரும் தடையாகவும் சவாலாகவும் உருவெடுத்துள்ளது. எழுத்தறிவு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை பாதையையே முற்றிலும் நேர்மையாக மாற்றியமைக்கும் அசாத்திய வல்லமை கொண்ட ஒரு மாபெரும் சக்தியாகும். சமுதாயத்தில் போதுமான கல்வி அறிவு மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் போது மக்களின் வாழ்க்கை தரம் தானாகவே உயர்வடைகிறது. கல்வி பெற்ற நற்பண்புகள் நிறைந்த சமூகமே ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றமான சமூகமாக மாற முடியும். அதனால்தான் உலகின் எந்த கோடியிலும் வாழும் குழந்தையாக இருந்தாலும் அக்குழந்தைக்கு தங்குத்தடையின்றி தரமான அடிப்படை கல்வி கிடைப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது அனைவருக்கும் பாகுபாடற்ற கல்வி சமத்துவத்தை உரக்க வலியுறுத்துகிறது. எவ்வித சமூக மற்றும் பாலின வேறுபாடுகளும் இன்றி உலகின் அனைத்து மக்களுக்கும் சமமான முறையில் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்பதே இந்நாளின் முதன்மையான லட்சியமாகும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி என்பது தற்காலிக சமூகத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் கல்வி அறிவு பெற்றால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதைத் தொடர்ந்து சமுதாயமும் சீரான முறையில் முன்னேற்றம் அடையும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது பல்வேறு காரணங்களால் கல்வியை பெற முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களை மீண்டும் கல்வி கற்க ஊக்கமளிக்கிறது. இது அவர்களின் வாழ்க்கையில் புதிய புதிய நல்வாய்ப்புகளை திறந்துவிட்டு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது. மேலும் வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டுள்ள இன்றைய நவீன உலகில் பாரம்பரிய எழுத்தறிவோடு சேர்த்து டிஜிட்டல் எழுத்தறிவும் மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. கணினி, கைபேசி மற்றும் இணையதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தும் கணினி சார்ந்த தொழில்நுட்ப திறனும் இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட வாழ்வின் அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. உலகெங்கிலும் உள்ள அரசுகளும் பல்வேறு சமூக அமைப்புகளும் எழுத்தறிவு வளர்ச்சிக்காக பல புதிய கல்வி திட்டங்களையும் விழிப்புணர்வு இயக்கங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. இத்தகைய அரசினுடைய திட்டங்கள் மற்றும் தன்னார்வ சேவைகள் மூலம் கல்வி பெறாத கடைக்கோடி மக்களுக்கும் கல்வி எளிதாக சென்றடைய வழிவகை செய்யப்படுகிறது. சர்வதேச மனித உரிமை சட்டங்களின்படி கல்வி என்பது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் மறுக்க முடியாத அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் முறையான கல்வி பெறும் முழு உரிமையும் தகுதியும் உள்ளது. சமுதாயத்தில் நிலவும் எழுத்தறிவு இல்லாமையே பல நேரங்களில் தீர்க்க முடியாத வறுமைக்கும் சமூக சமத்துவமின்மைக்கும் முதன்மை காரணமாக அமைகிறது. இத்தகைய வறுமையையும் கொடுமைகளையும் சமுதாயத்திலிருந்து வேரோடு நீக்குவதற்கு தரமான கல்வியே ஒரு மிக சிறந்த தீர்வாகும்.
சமூகத்தில் பெரும் நேர்மையற்ற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கல்வி ஒரு மிக முக்கிய ஆற்றல் மிக்க கருவியாக செயல்படுகிறது. இது மனிதர்களை தங்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த விழிப்புணர்வுடன் வாழ செய்கிறது. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது மனித சமுதாயத்திற்கு கல்வியின் உன்னதமான மதிப்பை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்பதற்கான மாபெரும் அழைப்பாக திகழ்கிறது. உலகெங்கிலும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பேச்சுப் போட்டிகள் மற்றும் பேரணிகள் மூலம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இதன் மூலம் மாணவர்களும் இளைஞர்களும் கல்வியின் மதிப்பை புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுகின்றனர். கல்வி ஒரு மனிதனை பிறரை சார்ந்திருக்காமல் சுயநிறைவு அடைய பெரிதும் உதவுகிறது. அது அவனுக்கு தன்னம்பிக்கையையும் தொழில்துறைக்கு தேவையான திறமையையும் தாராளமாக அளிக்கிறது. ஒரு நாட்டின் எழுத்தறிவு விகிதம் சீராக அதிகரிக்கும் போது அந்த நாடு அனைத்து துறைகளிலும் தங்குத்தடையின்றி முன்னேறும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மனிதவள மேம்பாட்டிற்கும் பெரும் பாலமாக அமைகிறது. சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொருவரும் கல்வியின் அளப்பரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்பித்து பரப்ப வேண்டும். இத்தகைய பகிர்வு மனப்பான்மையே நமது சமூக முன்னேற்றத்திற்கும் குற்றமில்லாத நல்லுலகை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும். முடிவாக, சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது மனித குலத்தின் அறிவொளிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் கல்வியின் அவசியத்தை உரக்க வலியுறுத்தும் ஒரு மிக முக்கியமான புனித நாளாகும். அறியாமை, வறுமை மற்றும் சமத்துவமின்மை இல்லாத ஒரு புதிய சமூகத்தை படைக்க கல்வியே ஒரு திறவுகோளாகும். உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் எவ்வித தடையும் மின்றி தரமான கல்வி பெறும் ஒரு உன்னதமான உலகை உருவாக்குவதே நம் அனைவரின் முதன்மை இலக்காக இருக்க வேண்டும் என இந்நாளில் மனதார உறுதியேற்போம்.

0: செய்திகள்.
1: ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்வதும், அன்போடு பிறர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதும், அதை ஏற்றுக்கொள்வதும் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கிய அடையாளங்கள் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 6 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அன்றைய திருவழிபாட்டில் இடம்பெற்ற இறைவார்த்தை கிறிஸ்தவர்களின் சிந்தனை மற்றும் செயல்பாட்டிற்கான அடிப்படை வழிகாட்டுதல்களை வழங்குகிறது என்று குறிப்பிட்டார். இயேசு நாம் பிறரிடம் பெற்ற கடன்களை மன்னிப்பதற்கும் பிறரின் கடன்களை மன்னிப்பதற்கும் கற்றுத்தந்துள்ளார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, ஒருவருக்கொருவர் நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடன் உள்ளது, அது நம்மை அடிமைப்படுத்தாது, அதுதான் ஒருவருக்கொருவர் செலுத்த வேண்டிய அன்பு கடன் என்று கூறினார். ஒவ்வொருவரும் பிறரிடமிருந்து பெறும் அக்கறை, நன்மை மற்றும் கவனம் அவர்களை மேலும் சுதந்திரமானவர்களாகவும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது என்று திருத்தந்தை எடுத்துரைத்தார். ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தும் இரு வழிகளை இயேசு கற்றுத்தந்திருக்கிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, முதலாவது தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டுவதையும், பிறர் கூறும் திருத்தங்களை மனத்தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வதையும் கற்றுக்கொள்வது என்றும், இது நுட்பமான ஒரு கலையாகும் என்றும், அதனை நேர்மையுடனும் படிப்படியான அணுகுமுறையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடுத்துக்காட்டினார். இரண்டாவது ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக அன்பு செலுத்துவது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, இந்த அன்பு மோதல்களின் நேரத்திலும் இறைவனிடம் வேண்டுதல் எழுப்பும் போதும் ஜபத்தை ஒன்றிப்புக்கான வழியாக மாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டினார்.
2: உக்ரைனில் தொடர்ந்து இடம்பெறும் வன்முறைக்கு முடிவு காண வேண்டும் என்றும், உக்ரைன் நகரங்கள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகள் மீது தீவிரமடைந்துள்ள தாக்குதல்கள் குறித்தும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். செப்டம்பர் 6 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அண்மைய தாக்குதல்களின் செய்திகளை கனத்த இதயத்துடன் கவனித்து வருவதாகவும், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதை குறித்தும் வேதனை தெரிவித்தார். பல ஆண்டுகளாக வேதனையிலும் அச்சத்திலும் வாழ்ந்து வரும் மக்களின் துயரம் என் இதயத்தை தொடுகிறது என்று கூறிய திருத்தந்தை, வன்முறை மற்றும் அழிவுக்கு முடிவு கொடுத்து உரையாடலுக்கும் அமைதிக்கும் இதயங்களை திறக்குமாறு மீண்டும் அழைப்பு விடுத்தார். மேலும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான அண்மைய தூதரக முயற்சிகள் உறுதியான பலனை தந்து அமைதிக்கான பாதையை திறக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் தாக்குதல்களில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் சேதமடைந்துள்ளதுடன் பலர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: ரோமைக்கு அருகிலுள்ள கேசல் கேண்டல்ஃபோ கடந்த 400 ஆண்டுகளாக திருத்தந்தையர்களின் கோடைக்கால ஓய்விடமாக மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்த இடமாகவும் திகழ்ந்து வருகிறது. கேசல் கேண்டல்ஃபோவின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் திருவிழா கொண்டாட்டங்களைத் தொடர்ந்து புனித தோமையார் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை அருத்தந்தை ததையூஸ் ரோஸ்மோஸ் அவர்கள் இந்நகரத்திற்கும் பல திருத்தந்தையர்களுக்கும் இடையே நிலவி வரும் நெருக்கமான உறவை எடுத்துரைத்தார். திருத்தந்தை 8 அர்பன் அவர்களின் காலத்தில் 1624 முதல் 1626 ஆண்டுக்கு இடையில் இப்பகுதி புதுப்பிக்கப்பட்டு திருத்தந்தையர்களின் கோடைக்கால இல்லமாக உருவாக்கப்பட்டது. பின்னர் திருத்தந்தை 7 அலெக்சாண்டர் அவர்கள் புனித தோமையார் வில்லனோவா ஆலயத்தை கட்டியதுடன் இப்பகுதியின் கலை மற்றும் இயற்கை அழகையும் மேம்படுத்தினார். அல்பானோ ஏரி, மலைகள் மற்றும் பசுமையான காடுகள் இன்றும் இங்கு வரும் மக்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் உடல் மற்றும் ஆன்மீக புத்துணர்வை வழங்குகின்றன. உள்ளூர் மக்களுடன் திருத்தந்தையர்கள் கொண்டிருந்த நெருக்கத்தையும் அருத்தந்தை ரோஸ்மஸ் அவர்கள் நினைவு கூர்ந்தார். குறிப்பாக திருத்தந்தை 23 யோவான் அவர்கள் மக்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் வாழ்க்கையையும் தேவைகளையும் நேரடியாக அறிந்து கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார்.
2: குடும்ப வாழ்வின் இரு மிகப்பெரிய அற்புதங்களாக வாழ்வையும் அன்பையும் வழங்குவதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, சுயநலத்தை தவிர்த்து குடும்பத்தினர், நண்பர்கள் மட்டுமன்றி இன்னும் நண்பர்கள் ஆகாதவர்களுக்கும் தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். செப்டம்பர் 5 சனிக்கிழமையன்று வத்திக்கான் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுடன் இடம்பெற்ற ஆண்டு குடும்ப விழாவில் 100,000+ பெற்றோர்களையும் குழந்தைகளையும் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, குடும்பம் என்பது இறைவன் தன்னையே காணும் கண்ணாடி என்று புனித திருத்தந்தை 2 யோவான் பால் அவர்கள் கூறியதை எடுத்துக்காட்டினார். குடும்பங்கள் வாழ்வையும் அன்பையும் தாராளமாக வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அவை இறை அன்பின் கண்ணாடியாக திகழ்ந்து ஒன்றிணைந்து வாழ்வதன் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக உரையாடிய திருத்தந்தை, இளைஞர்களிடையே பிரபலமான 6-7 மற்றும் 6 போன்ற சொற்களை நகைச்சுவையாக குறிப்பிட்டு விழாவில் கலகலப்பை ஏற்படுத்தினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும்
2: விதமான கேமராக்கள் விதவிதமான கோணங்களில் போட்டி போட்டபடி பசியோடு பதிவு செய்து கொண்டிருந்தன. பாறங்கும் பரப்பிக் கொண்டிருந்தன. பாறையை ரசிக்க வைத்துக் கொண்டிருந்தன. விதவிதமான அழகிகள் விதவிதமான கேமராக்கள் விதவிதமான கோணங்களில் போட்டி போட்டபடி பசியோடு பதிவு செய்து கொண்டிருந்தன. பாறங்கும் பரப்பிக் கொண்டிருந்தன. பாறையை ரசிக்க வைத்துக் கொண்டிருந்தன. பின்னணியிலே பின்னி எடுத்து கொண்டிருந்தது சதை வியாபாரம் சரமாரியாக. அதிலே ஒருமுறை நடுவராக மாமேதை முல்லா மனைவியோடு போயிருந்தார். நடுவராக போயிருந்தார். உலக ஊடக கண்களே காம பசியாற்றிக் கொண்டிருக்க உலக யுவதிகள் அணியணியாக அரைகுறை ஆடை அணிந்தபடி செயற்கை புன்னகை உதிர்த்தபடி நளின நடை போட்டபடி வந்து வந்து போய் திரும்புவதை அளவெடுத்தார் முல்லா. மதிப்பு போட்டார் முல்லா. அவ்வப்போது மனைவியையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டார். மும்முரமாய் மதிப்புண்ணையும் போட்டுக்கொண்டார். முடிவு அறிவிக்கப்படும் நேரம் வந்தது. எழுந்து பேச ஆரம்பித்தார் முல்லா. உலக அழகி போட்டி ரசிகர்களே, இங்கு 98 பேர் போட்டியில் கலந்து கொண்டனர். அவர்களில் யாருமே என் கண்களுக்கு அழகியாய் தெரியவில்லை. என் கண்களுக்கு அழகியாய் தெரிந்தது என் மனைவி மட்டுமே. முடிவை தைரியமாக அறிவித்தார். எனவே என் மனைவியையே அழகியாக உலக பேரழகியாக அறிவிக்கிறேன். கடை விரிக்கும் சரக்கா பெண்மை, படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் அழகே, ஒவ்வொரு பெண்மையும் பேர்.

0: சித்திர அழகு, அழகு அது பார்ப்பவரின் அகக்கண்களிலே, அழுக்கு அது பார்ப்பவரின் புறக்கண்களிலே. ஆமா, நீங்களும் அவங்களும் கணவன் மனைவியாய் அமைந்திருக்க காதல் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச எழுத்தறிவு தினம். சர்வதேச எழுத்தறிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக கோலாகலமாகவும் விழிப்புணர்வுடனும் கொண்டாடப்படுகிறது. மனித சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தனிமனித மேம்பாட்டிற்கும் இன்றியமையாத தேவையாக விளங்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை உலக மக்களிடையே ஆழமாக எடுத்து செல்வதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். அறியாமை இருளை அகற்றி அறிவொளியை ஏற்றும் கல்வி மனித உரிமைகளின் அடித்தளமாக திகழ்வதுடன் ஒரு நாட்டின் நிலையான முன்னேற்றத்திற்கும் சமத்துவமான சூழலுக்கும் வழிவகுக்கும் உன்னதமான தொடக்கமாக அமைகிறது. எழுத்தறிவு என்பது வெறும் புத்தகங்களை படிக்கவும் சொற்களை எழுதவும் தெரிந்திருப்பதை மட்டும் குறிக்கும் ஒரு சாதாரண காரியமல்ல. அது ஒரு மனிதனின் ஆளுமையையும் அவனது சிந்தனை திறனையும் சீராக வளர்க்கும் மிக முக்கியமான அடிப்படை சக்தியாகும். எழுத்தறிவின் மூலமாகவே ஒரு தனிமனிதன் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையும் ஒட்டுமொத்த உலகையும் சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெறுகிறான். இந்த தினத்தை முதன் முதலில் 1966ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் கல்வியின் அவசியத்தை உலகிற்கு வலியுறுத்தும் நோக்கில் இந்நாள் மிக சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய நவீன யுகத்திலும் உலகின் பல பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடிப்படை எழுத்தறிவும் கல்வியும் இன்றி வாழ்ந்து வருவது பெரும் வேதனைக்குரிய விஷயமாகும். இத்தகைய கல்வி அறிவியின்மை என்பது தனிமனித வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு மாபெரும் தடையாகவும் சவாலாகவும் உருவெடுத்துள்ளது. எழுத்தறிவு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை பாதையையே முற்றிலும் நேர்மையாக மாற்றியமைக்கும் அசாத்திய வல்லமை கொண்ட ஒரு மாபெரும் சக்தியாகும். சமுதாயத்தில் போதுமான கல்வி அறிவு மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும்போது மக்களின் வாழ்க்கை தரம் தானாகவே உயர்வடைகிறது. கல்வி பெற்ற நற்பண்புகள் நிறைந்த சமூகமே ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றமான சமூகமாக மாற முடியும். அதனால்தான் உலகின் எந்த கோடியிலும் வாழும் குழந்தையாக இருந்தாலும் அக்குழந்தைக்கு தங்குத்தடையின்றி தரமான அடிப்படை கல்வி கிடைப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது அனைவருக்கும் பாகுபாடற்ற கல்வி சமத்துவத்தை உரக்க வலியுறுத்துகிறது. எவ்வித சமூக மற்றும் பாலின வேறுபாடுகளும் இன்றி உலகின் அனைத்து மக்களுக்கும் சமமான முறையில் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்பதே இந்நாளின் முதன்மையான லட்சியமாகும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி என்பது தற்காலிக சமூகத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் கல்வி அறிவு பெற்றால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதைத் தொடர்ந்து சமுதாயமும் சீரான முறையில் முன்னேற்றம் அடையும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது பல்வேறு காரணங்களால் கல்வியை பெற முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களை மீண்டும் கல்வி கற்க ஊக்கமளிக்கிறது. இது அவர்களின் வாழ்க்கையில் புதிய புதிய நல்வாய்ப்புகளை திறந்துவிட்டு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது. மேலும் வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டுள்ள இன்றைய நவீன உலகில் பாரம்பரிய எழுத்தறிவோடு சேர்த்து டிஜிட்டல் எழுத்தறிவும் மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. கணினி, கைபேசி மற்றும் இணையதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தும் கணினி சார்ந்த தொழில்நுட்பத் திறனும் இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட வாழ்வின் அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. உலகெங்கிலும் உள்ள அரசுகளும் பல்வேறு சமூக அமைப்புகளும் எழுத்தறிவு வளர்ச்சிக்காக பல புதிய கல்வி திட்டங்களையும் விழிப்புணர்வு இயக்கங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. இத்தகைய அரசினுடைய திட்டங்கள் மற்றும் தன்னார்வ சேவைகள் மூலம் கல்வி பெறாத கடைக்கோடி மக்களுக்கும் கல்வி எளிதாக சென்றடைய வழிவகை செய்யப்படுகிறது. சர்வதேச மனித உரிமை சட்டங்களின்படி கல்வி என்பது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் மறுக்க முடியாத அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் முறையான கல்வி பெறும் முழு உரிமையும் தகுதியும் உள்ளது. சமுதாயத்தில் நிலவும் எழுத்தறிவு இல்லாமையே பல நேரங்களில் தீர்க்க முடியாத வறுமைக்கும் சமூக சமத்துவமின்மைக்கும் முதன்மை காரணமாக அமைகிறது. இத்தகைய வறுமையையும் கொடுமைகளையும் சமுதாயத்திலிருந்து வேரோடு நீக்குவதற்கு தரமான கல்வியே ஒரு மிக சிறந்த தீர்வாகும்.
சமூகத்தில் பெரும் நேர்மையற்ற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கல்வி ஒரு மிக முக்கிய ஆற்றல் மிக்க கருவியாக செயல்படுகிறது. இது மனிதர்களை தங்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த விழிப்புணர்வுடன் வாழ செய்கிறது. சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது மனித சமுதாயத்திற்கு கல்வியின் உன்னதமான மதிப்பை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்பதற்கான மாபெரும் அழைப்பாக திகழ்கிறது. உலகெங்கிலும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பேச்சுப் போட்டிகள் மற்றும் பேரணிகள் மூலம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இதன் மூலம் மாணவர்களும் இளைஞர்களும் கல்வியின் மதிப்பை புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுகின்றனர். கல்வி ஒரு மனிதனை பிறரை சார்ந்திருக்காமல் சுயநிறைவு அடைய பெரிதும் உதவுகிறது. அது அவனுக்கு தன்னம்பிக்கையையும் தொழில்துறைக்கு தேவையான திறமையையும் தாராளமாக அளிக்கிறது. ஒரு நாட்டின் எழுத்தறிவு விகிதம் சீராக அதிகரிக்கும் போது அந்த நாடு அனைத்து துறைகளிலும் தங்குத்தடையின்றி முன்னேறும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மனிதவள மேம்பாட்டிற்கும் பெரும் பாலமாக அமைகிறது. சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொருவரும் கல்வியின் அளப்பரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்பித்து பரப்ப வேண்டும். இத்தகைய பகிர்வு மனப்பான்மையே நமது சமூக முன்னேற்றத்திற்கும் குற்றமில்லாத நல்லுலகை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும். முடிவாக, சர்வதேச எழுத்தறிவு தினம் என்பது மனித குலத்தின் அறிவொளிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் கல்வியின் அவசியத்தை உரக்க வலியுறுத்தும் ஒரு மிக முக்கியமான புனித நாளாகும். அறியாமை, வறுமை மற்றும் சமத்துவமின்மை இல்லாத ஒரு புதிய சமூகத்தை படைக்க கல்வியே ஒரு திறவுகோளாகும். உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் எவ்வித தடையும் மின்றி தரமான கல்வி பெறும் ஒரு உன்னதமான உலகை உருவாக்குவதே நம் அனைவரின் முதன்மை இலக்காக இருக்க வேண்டும் என இந்நாளில் மனதார உறுதியேற்போம்.

0: செய்திகள்.
1: ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்வதும், அன்போடு பிறர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதும், அதை ஏற்றுக்கொள்வதும் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கிய அடையாளங்கள் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 6 ஞாயிறு அன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அன்றைய திருவழிபாட்டில் இடம்பெற்ற இறைவார்த்தை கிறிஸ்தவர்களின் சிந்தனை மற்றும் செயல்பாட்டிற்கான அடிப்படை வழிகாட்டுதல்களை வழங்குகிறது என்று குறிப்பிட்டார். இயேசு நாம் பிறரிடம் பெற்ற கடன்களை மன்னிப்பதற்கும் பிறரின் கடன்களை மன்னிப்பதற்கும் கற்றுத்தந்துள்ளார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, ஒருவருக்கொருவர் நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடன் உள்ளது, அது நம்மை அடிமைப்படுத்தாது, அதுதான் ஒருவருக்கொருவர் செலுத்த வேண்டிய அன்பு கடன் என்று கூறினார். ஒவ்வொருவரும் பிறரிடமிருந்து பெறும் அக்கறை, நன்மை மற்றும் கவனம் அவர்களை மேலும் சுதந்திரமானவர்களாகவும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது என்று திருத்தந்தை எடுத்துரைத்தார். ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தும் இரு வழிகளை இயேசு கற்றுத்தந்திருக்கிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, முதலாவது தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டுவதையும், பிறர் கூறும் திருத்தங்களை மனத்தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வதையும் கற்றுக்கொள்வது என்றும், இது நுட்பமான ஒரு கலையாகும் என்றும், அதனை நேர்மையுடனும் படிப்படியான அணுகுமுறையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடுத்து காட்டினார். இரண்டாவது ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக அன்பு செலுத்துவது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, இந்த அன்பு மோதல்களின் நேரத்திலும் இறைவனிடம் வேண்டுதல் எழுப்பும் போதும் ஜபத்தை ஒன்றிப்புக்கான வழியாக மாற்றுகிறது என்று எடுத்து காட்டினார்.
2: உக்ரைனில் தொடர்ந்து இடம்பெறும் வன்முறைக்கு முடிவு காண வேண்டும் என்றும், உக்ரைன் நகரங்கள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகள் மீது தீவிரமடைந்துள்ள தாக்குதல்கள் குறித்தும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். செப்டம்பர் 6 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அண்மைய தாக்குதல்களின் செய்திகளை கனத்த இதயத்துடன் கவனித்து வருவதாகவும், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதை குறித்தும் வேதனை தெரிவித்தார். பல ஆண்டுகளாக வேதனையிலும் அச்சத்திலும் வாழ்ந்து வரும் மக்களின் துயரம் என் இதயத்தை தொடுகிறது என்று கூறிய திருத்தந்தை, வன்முறை மற்றும் அழிவுக்கு முடிவு கொடுத்து உரையாடலுக்கும் அமைதிக்கும் இதயங்களை திறக்குமாறு மீண்டும் அழைப்பு விடுத்தார். மேலும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான அண்மைய தூதரக முயற்சிகள் உறுதியான பலனை தந்து அமைதிக்கான பாதையை திறக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் தாக்குதல்களில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் சேதமடைந்துள்ளதுடன் பலர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: ரோமைக்கு அருகிலுள்ள கேசல் கேண்டல்ஃபோ கடந்த 400 ஆண்டுகளாக திருத்தந்தையர்களின் கோடைக்கால ஓய்விடமாக மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்த இடமாகவும் திகழ்ந்து வருகிறது. கேசல் கேண்டல்ஃபோவின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் திருவிழா கொண்டாட்டங்களை தொடர்ந்து புனித தோமையார் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை அருத்தந்தை ததையூஸ் ரோஸ்மோஸ் அவர்கள் இந்நகரத்திற்கும் பல திருத்தந்தையர்களுக்கும் இடையே நிலவி வரும் நெருக்கமான உறவை எடுத்துரைத்தார். திருத்தந்தை 8 அர்பன் அவர்களின் காலத்தில் 1624 முதல் 1626 ஆண்டுக்கு இடையில் இப்பகுதி புதுப்பிக்கப்பட்டு திருத்தந்தையர்களின் கோடைக்கால இல்லமாக உருவாக்கப்பட்டது. பின்னர் திருத்தந்தை 7 அலெக்சாண்டர் அவர்கள் புனித தோமையார் வில்லனோவா ஆலயத்தை கட்டியதுடன் இப்பகுதியின் கலை மற்றும் இயற்கை அழகையும் மேம்படுத்தினார். அல்பானோ ஏரி, மலைகள் மற்றும் பசுமையான காடுகள் இன்றும் இங்கு வரும் மக்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் உடல் மற்றும் ஆன்மீக புத்துணர்வை வழங்குகின்றன. உள்ளூர் மக்களுடன் திருத்தந்தையர்கள் கொண்டிருந்த நெருக்கத்தையும் அருத்தந்தை ரோஸ்மஸ் அவர்கள் நினைவு கூர்ந்தார். குறிப்பாக திருத்தந்தை 23 யோவான் அவர்கள் மக்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் வாழ்க்கையையும் தேவைகளையும் நேரடியாக அறிந்து கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார்.
2: குடும்ப வாழ்வின் இரு மிகப்பெரிய அற்புதங்களாக வாழ்வையும் அன்பையும் வழங்குவதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, சுயநலத்தை தவிர்த்து குடும்பத்தினர், நண்பர்கள் மட்டுமன்றி இன்னும் நண்பர்கள் ஆகாதவர்களுக்கும் தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். செப்டம்பர் 5 சனிக்கிழமையன்று வத்திக்கான் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுடன் இடம்பெற்ற ஆண்டு குடும்ப விழாவில் நூற்றுக்கணக்கான பெற்றோர்களையும் குழந்தைகளையும் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, குடும்பம் என்பது இறைவன் தன்னையே காணும் கண்ணாடி என்று புனித திருத்தந்தை 2 யோவான் பால் அவர்கள் கூறியதை எடுத்துக்காட்டினார். குடும்பங்கள் வாழ்வையும் அன்பையும் தாராளமாக வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அவை இறை அன்பின் கண்ணாடியாக திகழ்ந்து ஒன்றிணைந்து வாழ்வதன் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக உரையாடிய திருத்தந்தை, இளைஞர்களிடையே பிரபலமான 6-7 மற்றும் 6-ஆ போன்ற சொற்களை நகைச்சுவையாக குறிப்பிட்டு விழாவில் கலகலப்பை ஏற்படுத்தினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.